0: 我们的人在这里。当地卡普星是个别的什么的，兰西伯尔丹克西奥比，而且前期托巴南基，兰当这里边，人这里边，人这里边，人这里边，人这里边，人这里边，人这里边，人这里边，人这里边，人这里边，人这里边，人这里边，人这里边，人这里边，人这里边，人这里边，人这里边，人这里边，人这里边，人这里边，人这里边，人这里边，人这里边，人这里边，人这里边，人这里边，人这里边，人这里边，人这里边，人这里边，人这里边，人这里边，人这里边，人这里边，人这里边，人这里边，人这里边，人这里边，人这里边，人这里边，人这里边，人这里边，人这里边，人这里边，人这里边，人这里边，人这里边，人这里边，人这里边，人这里边，人这里边，人这里边，人这里边，人这里边，人这里边，人这里边，人这里边，人这里边，人这里边，人这里边，人这里边，人这里边，人这里边，人这里边，人这里边，人这里边，人这里边，人这里边，人这里 ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ Sharga la zabzhi la hong yigdang, agor ahtong sam riyigina. An sam ba aksam. Sharga la zabzhi la hong yigdang, agor ahtong wa niriyigina. Plashong samchi jay yola, Sharga la zabzhi la hong yigyola. Tu, thomiya damtun shongwi plashong samchi tag, tsongun na orkila longchan ji, ndilaji la lamtun ji, zangkura ri, za pambi nimi, lintan da jirindun xe patang. Tsongun na orkila longchan tang, Amdu nianchen ji ganchen na jirtak hrtang dang ngwa ji yin la. Lomjig la xiarga tomkin tamchil gongsu hrtang danshi shirti devten ji sulari jia nombaan bila chir yu la. Abdin, samchi hukar yil tankil ji yigisim nang da somi hukar gi. Garni xiamsir tar yin. Samchi jen jig da rimang dang dreshtik angchang lekong su ji mang sawar ngol gi. Dertik xie yil, drahi doondib dang, dobdan yi jia, dabzang dhoma ji yin, kapar ang zhang xiamsir tar yin. Tsongun jangzhuk nianchen kang, orkila nianjur di ni, orkila longchen ni, nishtong nirchik li, da sambi, cim yi khen yin.
1: Chijan dhilubzil rangmi lam kar, nga ti lam tun uji chamchin chi lam bal.
2: ཁྱི ཕྱད མམ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གས